தூண கெடுத்து கேட்டு தீத்திட்டு கேனு கேனு கெடு தா தா கேன தா தா தா கேன கேன கேன கேன க தா க தீ கே நே தா தின் தா க தேட்டு தா தா தா தா தா தா தா தா தா தா கேன நதி கிதி நதி கிதி நதி கிதி நா கேன கேன நதி கிதி கிதி தா தா கிதி கிதி கிதி தா கேன நா நா தா கேன நதி கிதி நதி கிதி நதி கிதி நா கேன கேன நதி கிதி கிதி தா தா கிதி கிதி கிதி தா கேன நா நா தா